காசிவலட்டு கண்ணத்தே காசிவலட்டு தின்னத்தே மனுஷகம் மினிசுனி காசிவாசி அதி அயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டே மனுஷகம் மினிசுனி காசிவலட்டு கண்ணத்தே காசிவலட்டு தின்னத்தே மனுஷகம் மினிசுனி காசிவாசி அத்தியாயங்கு பூமஹிங்காய் கண்ணட்டே மனுஷகம்

காசி வலட்டு கண்ணன்ப காசி வலட்டு தின்னன்ப மனுஷகம் நினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டன மனுஷகம்.

0: மம் புள்ளி குணோடில்ல நவி தரங்கிட்டா மங்களே யுவதி பசி பிதா சுதா வெண்ணட்டா
1: மணிக்கயமம் புள்ளி குணோடில்ல நவி தரங்கிட்டா மங்களே யுவதி பசி பிதா சுதா வெண்ணட்டா